0: He tu telen ko tse William Sui hei. He tu hua oko o.
1: Hase ya di na no di na ya wena tande. He tu na ta tanga ta ra ko ye. Ko to de ta wi le ji ya. Ha ha i ko tsen i tande. Hase ya ko na no di na wena tande. Ye he ri la ge na ko ko ha te. Hane wa i ko to de ta wi le ho ju. Ka. When I don't know when I stand there, yeah, you never toss out when I saw that day. You don't talk, huh? Say, I'm the critic of a winter. But you got me. I got my rest, so got over only in night saga. In night saga, so that. I mean, the grammar is so low, only thing. During the night, that's only the night I will go to the yard. Say, got you. So can I say, say, got you. また来た。え、セーブ口やだ。彼は多分、44回で。せ、せ。はい、そうか。回かこってこって、多分で本。こっち感じ。感じこっち。どんなへなった。そうてね、さは、これ。こっちこうなっちゃう。これ。どんなへなった。
2: へちょんでちごついておんで、どんなへやへごら。さけやへごら。さけんちゃがそんで。きねんざらしょ。きねんざらしょ、いぬべぞぜ。こっちいておんで。てんざんでみりゃんみりゃん。あいぬこっちいておんで。てんさいたのあてごんてんで。はいぬふりだ。なけなさごん、こっちさって。
1: 一切不过去。看你咋？看你咋？总在那些，那些农那些茶，那些菜，那些菜些，那些做些真的，可能是我家的，可能是我家的。哎，那些不咋啦？过去那农家真的，可能是真的的，那这个。
2: 如果今天我要现在，咱现在现在，现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现在现
1: Ta ya chi ya sin ku ta ya ne ta ne ko na ko ka na cha ye ye ya ko ko la sa a ne le we sin ne ko ta na ga ne ku ni la ta ne we sin ne ya chi ta na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha ha se le ko na so ne we sin ya chi ni wa ku cha khasera wadu nende, wata. Lore te sone kodi, kha kuji ya. Teka mara kitu nati da. Teka mara kitu nati da. Lore te ti kodi. Ha, na hiya ta. Ha, gong te ti nende, tene, ti nende, tene dante milian. Da yun kai te. Kai te nende wala. Ich habe die alle den Leute, die ich habe. Ich habe die alle den Leute. Ich habe die alle den Leute.